0: லகான ரேடியோ ITN
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்
2: அனமனங்கள வதுனா නේද මේ எக்ஸ்பர்ட் ஹரிடம் ஹரினி
3: ஓனம் சந்தி வேதனாவකට பிரபலம வித்யானுகுல விசந்தம ஓதுஷில் ஆக்டிவ் பிளஸ்

0: நவையாய் வினாடி 47 கிம்புல கின்னோ படகின்னி டிகாக் பொட்டாக் இதர மியாட பொடி ஆபாத சகித கிம்புலே மியா படகின்னு என்னக்கொட்ட இன்னக்கொட்ட ஹாவே கையன் தூகின தூகினேனோ மியாட இதனோ ஹாவாவ காண்ட மியா ஹாவாட பொடி விஷில்ல கால
1: ஆயனே ஹரி கவர்ன
0: மன் கிம்புல நெவி
1: ஓகே
0: ஹாவட கதா கண்ணோ ஹாவா கபட்டியா ஹாவா கீனோ ப்ளீஸ் உன்னை நிகாங் மே
1: கோ சக்கரண்ணன்னு வா
0: மட்டல் அங்கட கதா கல்ல தின்ன நீ தாதா நெவி கிம்புல கீனோ நே மல்லி நோக்கு மே நோக்கு
1: பொடி வட்டக்க
0: அனே மே ஐயே மே லங்கட கதா கல்ல கொடக் கை மட்ட துன்ன பேட்டி ஹரி இந்த ஒயாத் மே ப்ளீஸ் இந்த கேல கீனோ மே ஆகீனோ படகின்ன தின்னே ஒன்னும் ஏத்தனோ கொலு வெள்ளிக்கிறோம் ஊட வேட அண்ட பாறாக்னே கெளிம்ம ஒயா பாரு இசரா ஒய எத்தனை தின பாறட கீழ பாறை இசரா கட்டாயிரகடி டயல்ல கெளிம்ம கட்டாயத்துலட்ட மெய்யா ஹாரி அமாறுவன் நொண்டி கதா கிம்புலா பாறட கீழ கட்ட மிகமே இறகினி இன்னும் இறகினி இன்னும் ஏத்த மேட சாயா வகை பேனோ கொலு வெள்ளிக்கணும் ஹாரி இது மே இன்னும்
1: மேகப்பொடி
0: லசன கதாவ சமஹார இவ தீனோ காலே எனத்துரு இன்னோனி சமஹார தன் தீனோ இவசா சிட்டின்னோனி ஹேபை இவசனவா கியனகாய் காலே எனக்கங் இன்னோ கியனகாய்
1: டெகாக்
0: காலே நாஸ்திகிரீமாய் இவசா சிட்டீமாய் கியன டெகாக் அர அபி கலிங் கியுவனே தேமே மே கதாவ கலப கண்டுகு மே கிம்புலட திபுனே நெத்த நொண்டி ககா ஹரி அர கொலுபெல்லைன மாவத்தர தவ பொட்டாக் இஸ்ரஹாட
1: யான்ட
0: கியானம் தவ டிகா கிட்டு கல்லா கொதுர பெனிபெனி மேரின்னி
1: ஓ அடு லங்கட ஆவா கியல ஹரி பொட்டாக்
0: லங்கட அவில்ல மேம பலல மார்க்கெட்டிங் தீரியா கஸ்டமர்ஸ் ஹிதாங்கிட்டியோ திவராய்
1: என்ன
0: கிமுல வகை ஹாமத்தை மறைந்து கஸ்டமர்ஸ்ல ஹொயாங்கி அண்டோனி கொதுர ஹொயாங்கி அண்டோனி இது மேக ஒயாகி பிசினஸ் கேடு மே வாட்டி ஒயா பொடி கடையாக்கற ஒயா கடையாருக்கு ஹிட்டியாக்கில என்ன மினிசு என்ன மனோஹரி தீயன்னு வாவு எக தீயன்னு அடு அடும தரமே கிருமிராஜ பகட்டியா கறி இசரா
1: தியான்
0: கடவுள் உள்ளே எக ஹேது தீனோனி ஹால் கண்டேனோ மீரிஸ்டிகா கண்ட போல் கிட்டியா கண்ட கிரிவிட்டு பேட்டியா கண் அடும தரமே கீழங்க கடையே பொடி பொடி தேவாலயம் படங்க சமார கடை கடதீரோ லாலி வித்தராய் லாலி முதலாளி
1: முதலாளி
0: முதலாலி விஸ்கிரின் சண்டிக்கு கூய் வித்தராய்
1: தீர்ந்து
0: இது என்ன தென்னி தொந்தனைக்கு கமே ஒவ்வொரு பிடி கதாக பிளீஸ் பின் சித்தவி விசஸ்யாக்கு இதில் ஹரியர் கரும் அப்ப ஆச்சி கடை அப்ப ஆச்சி கடை தேவாகி மம்மி யாட்டி கே டோபி போதால் மந்த புல்டோகி கிருமிராஜ பகட்டியா கருகியா கடை
1: எல்லாம்
0: கடையிட்ட அடும தரமே படி அமாறுவா கேதுனா தூவகின என்ன தீண்டோன் பொடி கடவுல இசர காலி அன்னி வாரியம் திபுனா கிருமிராஜ நிஷ்பாதன் பெரணி கட சாஸ்கிருதி படம் மாவல பல அரை லானில் பாட பேக்கெட்ஸ் மிகவும் போலி மட்ட காட்டுக்கு
1: இல்லலாம்
0: அவரது ஹெத்த ஹத்தாக் ஹரி அதட்டாத் கிருமிராஜவலின் சனசின் விசேஷம் படி அப்பாசு தாவையான் லதுரு பணு ரோக கிருமிராஜ கரால் குலி பாவிச்சுக்கண்ணா இன்னும் தேனிசா மதாக்கிறான் தவ நிஷ்பாதன கரணா பக்தியனும்
1: சதுன் பனியா தியனவா முகசோதன தியனவா இதுகொண்டு வேல்மை பனியா தியனவா கிருமிராஜ பேயாவ தியனவா குர்லே சுவே தியனவா மின்ன மே வகே ஹம நிஷ்பாதனையாக மூவாட் கண்ண புலுவாங் வெளந்த சலட்ட ஹரி கெதரட்ட ஹரி பார்மசிக்கிட்ட ஹரி கென்ன கண்ண பிந்து ஏக்கா கேதகாய் 753 800 89 கதாகரலா
0: ஓய் ராக்கடிகட கிரிபிட்டி பகட்டியாக கேல தியான்
1: ஏத் ஹரி
0: ඔව් සමහර කඩවල් තියෙනවා හිස් පෙට්ටි ටික තියන්. ඇතුනේ එකයි දෙකයි තියෙන්නේ. ඉල්ලනකොට ගෑල්ල දානවා. අද එකක් ගියොත් අද ටවුමට කියලා ආයි ගෑල්ල දානවා. එහෙමත් ගම්මුල කඩ තියෙනවා. හරි සාමාන්‍ය සුපර් මාකට් වල නම් විශේෂයෙන්ම පැල්වත්ත කිරිපිටි සෑහෙන ඉල්ලුමක් තියෙන්නේ. ඒ නිසා සෑහෙන ප්‍රමාණයක් ඒගොල්ලන්ට දවසකට නේද?
1: ඔව්.
0: කස්ටමර්ස්ලට දෙන්න වෙනවා. ඉතින් ස්ටොක් කරලා තියෙන්නේ සියලු සුපර් මාකට්ස් අවුට්ලට් පොඩි කඩ ඔක්කොම පැල්වත්ත ප්‍රොඩක්ට් එක තියෙනවා.
1: ඔව්.
0: ගන්න කියලා මතක් කරනවා. රයිනෝ රූෆින් ෂීට් එක ගැන මතක් කරනවා. අපි කිව්වා මැටි ලේයර් එකයි ජල විකර්ෂක ආලේපනය නිසා වාට ෂීට් එක හරි ලස්සන පරිස්සම් වෙනවා වගේම ගේ ඇතුළේ රස්නේ දැන් එක අඩු කරලා තියෙනවා. ඉතින් මේ අපිත් එක අද දවසේ අනුග්‍රහක දායකත්වයෙන් දෙමින් රයිනෝ රූෆින් හිටියා. ඒ වගේම තමයි මතක් කරන්න ඕනේ රටම එකට ජාතික ක්‍රියාන්විතය. මේකෙදි තරුණ පරම්පරාව විෂ මද්‍රව්‍ය වලින් ගලව ගන්න.
1: ඔව්.
0: ඒ වුණ කරන දැනුම ලබා දෙන්න ඒ අයව විශේෂයෙන්ම සංගීතයට, කලාවට, ක්‍රීඩාවට, අධ්‍යාපනයට යොමු කරන්න. එතකොට ඒ අය මද්‍රව්‍ය වලත් එක්ක තියෙන මේ එයා සම්බන්ධ වෙන තියෙන අවස්ථා
1: මගහරින්න.
0: ඔව්. ඉතින් වාට පුළුවන්කමක් තියෙන හැම වෙලාවකම එහෙම කෙනෙක් කවුරු හරි දන්න කෙනෙක් ඉන්නවා නම් එයා වෙතින් මුදව ගන්න අවශ්‍ය කරන පරිසරය හදන්න.
1: 19:27 තමයි ඒ නම්බර් එක. එහෙමත් නැත්නම් ඔයා ඒ කෙනා ඔයා ඒ කෙනා නම් නැත්නම් එහෙම කෙනෙක් දන්නවා නම් ටග් ගාලේ නම්බර් එකට කතා කරන්න 19:27. මොකද ඔයා මේ ගන්න පොඩි තීරණයකින් ජීවිත ගණනාවක් බේර ගන්න ඔයාලට හැකියාව ලැබෙනවා.
0: ඒ ඉතින් රටම එකට ජාතික වැඩසටහන ගැන කිව්වේ මොකටද? නිකන් මානසික සහ නේද කායික වශයෙන් ලස්සන තියෙන ඇඟ පසඟනේ, ලස්සන මූණ. දන්නවනේ ඔය කුඩු අයිස් ගංජා නම්මනම් පාවිච්චි කරන අයගේ පෙනුම ටික කාලෙක ඕවා ගන්න කාලනම් ඉන්නවල් නිකන් මල් වගේ. ඊට පස්සේ ඉතින් ඉවරයිලු.
2: ඔයාට විෂ මද්‍රව්‍ය භාවිතයෙන් ඉවත් වෙන්න ඕනද? ජීවිතය අලුතෙන් පටන් ගන්න ආසද? එහෙනම් මේක ඔයා ගන්නම ඕන කෝල් එකක්. 19:27 කතා කරන්න රටම එකට ජාතික මෙහෙයුම.
3: මම නම් දැන් මානම රිලැක්ස්.
4: අනම් මනම් ගාලා වදුණා නේද? මේ එක්ස්පර්ට් හරියටම හරිනේ.
5: ඕනම සන්ධි වේදනාවකට ප්‍රබලම විද්‍යානුකූල විසඳුම ඕතුෂීල් ඇක්ටිව් ප්ලස්.
6: රීදා වයි බීට් එකට මික්ස් වෙනවා.

0: பிளவரத்தை அட்டாய் வினாடி அட்டாய்
1: சங்கீத வசகாமே ஆதரணீய ஹிதவதுனே மானவிய பிரேமே சௌந்தர்யாத்மகம் வியமன சந்ததியதார பிராசாங்கிக சச்சிவகரணே சமகின் அபி நவதத் மெலசின் நிகதுவான்னே அமர்சிறு பீரிஸ் பிரவீண காயன ஷில்பியாரன்னை வகேம விஷாரதெட் ஜாயக்குடி பிரவீண காயன ஷில்பியாரன்னை வகேம நிரஞ்சலா சரோஜினி பிரவீண காயன ஷில்பினிய கேன மே த்ரித்வே ஸ்வராலங்காரேன் உபே ரசமத்தகாவது கரமின் அபி சிங்கள சுபாவித கீதே ஒபமொப சரிசரமின் அமரணீய மதக்கியான் துல ஜலியலித் ஜீவத்வன மோதாக் ரசவதுனே காலே முனத்தரம் வேகின் கலாகனே அனவத தப்பர மினித்து பவடத் மினித்து பய பவடத் பய தின பவடத் தின சதி பவடத் சதி மாச பவடத் பத்திலா பலன்ல மே உதாவுனு அவருத்தே மாசஹய குத்கே விலகில்லா உப நிகாம் ஹிதான்ன அவருத்து படங்கத்தே மீ இயே பிரேத வகே நேது இத் காலே முனதரம் வேகின் கெவிலகில்லத மீ கெவென ஹம தப்பரயக் மெகது வென இதிஹாசேத ஏ இதிஹாசேத எகது வென ஹம தப்பரயக்ம ஆதரணீய மதகேகின் புரவன்ன புலவன்னம் ஆதரணீய வட்டினாக்கமாக எகது கரான்னு புலவன்னம் இக கொச்சர வட்டினவத எஹம கெவென ஹம தப்பரயகடம ஆதரணீய வட்டினாக்கமாக மதகேக் சுவதக் எகது கரான்னு புலவம் பின்னே மீ சமாஜேன் கீயின் கீதனாதத அதீதே விந்த ஏ ஆதரணீய ஹெகீம காலையா விசின் விப்ரலம்ப சுங்காரைக்கட்ட பரிவர்த்தனை கலாத் ஹமுவீம துல நிபந்தவ பெந்தின வென்வீமுக்கு அமேரி மதக்கியே துல ரந்திவுவாத் வர்த்தமானே பதவலகட்ட ஏ பெருளு நாம தெனின்னி ஹிதட துகத் ரசையாக் விதியத நவவித ரசையதுலே விப்ரலம்பியத் சுங்காரையக்னே ரசையக்னே நேத இனிசா அமர்சிர் பீரிஸ் மகாத்மியாகே ஹனின் கேன மே கீதே துலத் விப்ரலம்ப சுங்காரைய தடிங் ஹதவதர தெனோ பெரும் புரா துக்கசே கலபாகத் கவிய உபமவி நெலவுனு யுகேக ஹதரந்தி ஏறுவ சிஹினெக்கவத் நெத ஏறுவ குதரம் மிஹிரித சுந்துரிய சுந்துரிய காலய குதரம் நபுருத அமரசிறு பீரிஸ் மகாத்மியா மே கீதே மெதரம் மிஹிரிவ ரசவத் ஒபுதுமா வினுவின் ரச்சனா கரான்னு கவுத
2: மே கீதி ரச்சனா கலே சமந்த ஹேரத் சூரியன் சங்கீதாச்சார பிரேம் சிறி கேமதாசன் மங்க தனிமே காலே கேரதி ஹரி வேதகத் காலே தமிழ் மங்க தனிமே ஹெமதியாக தீர் நிக்கிறான் காலே துல இது ஏ வகேம மே கீதி சமந்த ஹேரத் பஹு கீதுள்ள தீனோ வகேம மே துக்க முன் கருகன தமிழ் ஹூ லீவ் சுங்க கீதுள்ள தீன துக்க சம்பந்தம் துக்கத்து எக்தரா ஹூ ரசையாக கருகான் ஓகி கீதத்துள்ள
0: எத்தட்டும் சமார விழாவிட்டு கீபத ரச்சக்கே அதின் துகத் முசுவ கவியாக் நிர்மாணம் நாம ஏ துக்க முசு கவிரச மராகன கீரச எக்கத்து கரகான் யார் நவ்வித ரசேன் சுங்கார ரச எக்கத்து கரகான் சப்தசர முசுவத் எக்க ஏ வகேம ஏ ரசவத் கவிபத விலட்ட ரசவத் சங்கீதியாக் முசுவ உபதுமாகி வகே மிஹிரிஸ்வரேன் கெவுனாம ஏக வடாத் ரசவத் இனிசாய் துகத் வின்வீமத் ரசையாக் விதிட்ட மே கீதேனுத் அப்பட தெனென்னே லோவட்ட ஹுரா வெலிலா பிஹி கரகாத் வசந்தையே சந்த மியதுனு தவசக பிதா ஹதாகத் துக்கவத் அதனத ஏ துக்க குதரம் மிஹிரித சொதுரிய துகத் மிஹிரக் விதிட்ட தெனென்ன தென்தியனோ தித்தரசத் ரசையாக்னே அப்பி கீதே ரசவிதிவோ

சலகி ஜயபீரித்த சியலு ரோகியானது யக்ஷமாயிட்டது கிரகதோஷவளட்டது யஹபத் பிரதிபல அக்கர தின பவ புராதனே சித்து பவத்தின ஜன விஸ்வாசியாய் ஜயபீரித்த சிரவணைய கரண ஒபட்டது